உள்ள பிடியட்ட. அமுறு பிடியட்ட. நாவல பிடியட்ட. கல் பிடியட்ட. www.pitiyatta.com.

தாத்தா இலங்காவே விழாவ நேட்டவின் சிந்து அகநாத்ரே இத்தனை சிந்தான் கம் டபு டாக் லைவ் எஃப்எம் டாட் கே டெக்கிங் ஸ்ரேஸ்ரா பிளஸ் வெயிட் தினனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கர்ண கிளாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ எஃப்எம் என ஆப் ஹரஹா வகேம தவத் வெப்படுவி கணன

0: நேட்டோவின் சிந்து அகநாத்தரே ஹித்த சென்ன சென்ன சிந்து அகநாத் ஒபகம் தினம் www.livefm.lk சரி கிளாக் ரூசிலேன் கிளாக் ரூசிலேன் ஹதவதே ஸ்பரஷய ஒப ஆதரே கரண கிளாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM யன ஏப் ஹரஹா வகேம் தவத் வேப்படவி கணனாவக்கோசே ஷ்ரவனி
1: ලංකාවේ වෙලාවෙන්
2: livefm.lk